நபிந்து மல்ல செண்டு நச்சிந்த கேள் வந்து மசாந்து கோரும் ரொமான்சு இரக்க சக்க